அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1 மணி. இன்று நட்சத்திரமாக ஜொலிக்க வருவது குழந்தை பாடல்கள். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். மறது மறக்காத பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வரப்போகுது. எல்லாம் குழந்தை பாடல்கள் தான். இன்று நம்ம சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பாடலை ரசித்து கேட்டு பாருங்கள். ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தொடர்ந்து பாடல் வளம் வரும். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பாடலை வச்சே அனைத்து பாடலும் எடுத்தேன். ஓகே, நன்றி.

நிகழ்ச்சியோட ஹரிச்சந்திரன் ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. பாடல் சூப்பர்னு சொல்கிறார். தொடரும் பாடல் நெக்ஸ்ட், அடுத்த பாடலாக வண்ணக்கிளி படத்துலேருந்து பாடல்.

நிகழ்ச்சியோடு ராமாபுரம் அனுஷா சகோதரி இணைந்து அற்புதமான பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றி. தொடர்ந்து பயணம் பண்ணி கொள்கிறாரு ஹரிச்சந்திரன் ஐயா. நன்றிகள் ஐயா. தொடரும் பாடல்.

0: இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிற சக்தி அப்பா.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் இதே பாடலே மூணு தடவை வரும் அந்த படத்துல.

இந்த பாடல் வந்து மனதை அப்படியே உருக வைக்கும் பாடல். அந்த காட்சியில் பார்க்கும் போது கண்ணீரே வரும். அதாவது மறக்க முடியுமா, பாடலும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே பாடலே 3 தடவை வரும் அந்த படத்தில். அவ்வளோ அற்புதமான பாடல். பாடலை கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்த பாடல் தொடரும்.

இந்த பாடலை இரவு ஒரு 10 மணிக்கு நம்ம படுக்கும் போது ஃபோனை வச்சுட்டு படுத்தோம்னா என்ன ஒரு ஆனந்தமாக நம்மளை மறந்துடுவோம் தெரியுமா? அவ்வளோ அருமையான பாடல்கள் இந்த ஒலிக்கும் பாடல். நான் அடிக்கடி கேட்பேன் இந்த பாடலை, கேட்காத நாள் கூட இல்லாதல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குற பாடல் இந்த பாடல். ஏன்னா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற பாசம் வந்து அதே அந்த பாடலில் வந்து அவங்க பெருமா அந்த குழந்தைக்கு பெருமா தூக்கி வச்சு பாடுற பாடல். அவ்வளோ அருமையான பாடல், ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து கேட்டு பாருங்கள்.

இந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமான பாடல். ஒவ்வொரு கட்டமும் அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அருமையாக இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கும் தாய்க்கு இருக்கிற பாசம் வந்து அவளை எடுத்துக்காட்டு சூப்பராக இருக்கும். முடிந்தால் அந்த படத்தை முயற்சி பண்ணி கேட்டு பார்த்து பாருங்க, அப்போ தெரியும். எம்என் ராஜன் குழந்தை பத்மணி வளர்ப்பாங்க. நேஷ்டில் அடுத்த பாடல். நேச்சோடு இணைந்து பதிவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனதார வாழ்த்துக்கள். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:53. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

0: இந்த பாடலை கேட்டு எங்கள் தங்கச்சி ஒரு பதிவு ஊத்துக்கிறாங்க. முத்தான முத்தல்லவோ ஒழிக்கும் பாடல், அருமை அருமை அண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்றி தங்கச்சி, கேட்டு நேர்ப்பேன்னு நினைக்கிறேன். நீச்சல் அடுத்த பாடல்.
1: சின்ன சின்ன ரோஜா, சிங்கார ரோஜா, அண்ணன் நடை நடந்து

0: சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ.
1: இந்த மாதிரி பாடலாம் கேட்கும் போது மனதுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அது கணக்கே இட முடியாது அந்த மகிழ்ச்சிக்கு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான பாடல்கள் மாலை செல்வம் பாடல்கள்னாலுமே ஒரு தனி ஒரு சுகம்தான். நேஷோடு இணைந்து நிலைய இயக்குனர் தீசன ஐயாவும் பதிவு கொடுத்துக்கிறாங்க. நம்ம அனுஷா மேடமும் நேஷோடு இணைந்து தொடர்ந்து பதிவு கொடுத்துன்னு வராங்க. அதே மாதிரி எங்கள் தங்கச்சியும் பாடலை கேட்டு பதிவு கொடுக்குறாங்க. இன்னொரு சகோதரியும் பாடலை கேட்டு உற்சாகமாக பதிவு கொடுத்துன்னு வராங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள்.

நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம தேன்மொழி சகோதரி சிக்கிற பதிவை தெருக்கி விட்டுனுங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. பாடலை கேட்டு அற்புதமாக சிக்கிற பதிவு கொடுத்துரு. உங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலில் வர வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான இருக்கும் இந்த பாடலை கேட்கும்போது. இதோ தொடரும் பாடல், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க பாடலை கேட்டு. தங்க பாத்திரத்துலேருந்து பாடல். சின்ன

0: தங்கப்பதக்கம் பாடலை ரசித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஒரு அன்பான வார்த்தைகள். அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாசம் வந்து கணக்கிட முடியாத ஒரு அன்பு. அதை எடுத்து சொல்கிற பாடல், வரிகள் கொண்ட பாடல் நிகழ்ச்சியில் என் தனிப்பக்கத்தில் எங்கள் அன்பான சகோதரி கேட்ட பாடல். ஒரு சூப்பரான பாடல் இதோ. அடுத்த பாடலாக நம்ம அனுஷா சகோதரி கேட்ட பாடல்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

நிகழ்ச்சியில் பாமா விஜயம் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது, எங்கள் அன்பான சகோதரி விருப்பமாக ஒலித்தது. பாடலை முழுமையாக கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. என் விருப்ப பாடலை வழங்குறதுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றியும்மா. அதே மாதிரி எங்கள் தங்கச்சியும் பாடலை கேட்டு பாடல் அருமை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராமாபுரம் அனுஷா சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல், நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். அதாவது சுசீலாம்மா எப்படி தான் அந்த பாடல் பாடினாங்கன்னே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பாங்க. அஞ்சல் தேவி முகம் முகம்பாவனை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாடல். நம்ம அனுஷா சகோதரி தான் நன்றி சொல்லணும் அந்த பாடலுக்கு. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ உங்கள் விருப்பமான பாடல், நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல்.

இந்த பாடலில் அந்த கழிக்கும் நாள் வரும் அப்படின்ற அந்த வார்த்தை வரும்போது அந்த முகத்தை கண்ணையும் பார்க்கணும். அது சொல்ல முடியாது, அது வார்த்தையில் கணக்கிடவே முடியாது. அந்த முக பாவனையை எல்லா தாய்க்குமே, அந்த ஒரு நம்ம ஒரு குழந்தைய இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது. அது இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் போது அதோடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் பத்து ஒரு அந்த பொக்கிஷத்தை கிடைக்கும் போது அந்த மாதிரி இந்த பாடல் வந்து அவ்வளோ அருமையான அற்புதமான பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜொலித்தது மகளிர் செல்வம் பாடல்கள், என்னுடைய விருப்பத்தில் ஒலித்தது செல்வம் பாடல்கள்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் கோவை சேரன்மா நகர் சரவணப்பட்டி சேர்ந்த காயத்ரி சகோதரி அவர்களுடைய பாடல்தான் வலம் வர இருக்கின்றது. அவர் தொகுப்பில் இன்று நதியா நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள். பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் உயிரே உனக்காக இந்த படத்தில் இருந்து இந்த வெயிலில் எதையில் நனைவோம், இதோ பாடலை கேட்டு நனைவோம் நேயர்களே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல், ஜானகி அம்மா குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பிள்ளையார்பாளையம் பரசுராம் தனலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் அண்ணா. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் இணைந்து ஒலித்த பாடல்கள், பன்னீரில் நனைந்த பூக்கள் பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி பரசுராம தனலட்சுமி அவர்கள், கைத்தட்டி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து கிக்கு கிக்கு ஒரே கிக்கு சித்ரா குரலில் இந்த பாடலின் இடம்பெற்ற படம் பூமழை பொழியுது, இதோ இந்த பாடல்.

0: அருமையான அழகான பாடல் சித்ரா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கோவை காயத்ரி அவர்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். சூப்பர், எனது விருப்ப பாடல்களை வழங்குவதற்கு நன்றி சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் அழகாக ஒரு கிக்கான ஒரு பெண்மணியை கண்முன் கொண்டு வந்து ஒரு சின்ன குழந்தை கிக்கு போல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு இதோ ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேச வந்திருக்கேன்.
0: சொல்லுங்கண்ணா.
1: காயத்ரி பாட்டு நல்லா இருக்கு, எல்லா பாட்டும் நதியா பாட்டு போல இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், நடத்த வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டுகள், பதிவு போடுற நேயர்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றிங்களா. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அவர்கள் உரையாடி சென்றார். கேட்டு ரசித்தோம். தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் இப்பொழுது உரையாடி சென்ற நம் மனோகரன் அவர்களும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பதிவு வந்திருக்கு. சாரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்து நிலவே மலரே இந்த படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, இது சுசிலம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: சுசிலாம்மா குரல் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் அழகாக ஒரு சின்ன குழந்தையாக சிரித்து கொண்டும் இதை மிகடிந்த வாழ்த்துக்கள் நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி, நன்றி அண்ணா. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளார்கள். வாருங்கள் தம்பி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சி இனிதே சிறக்க வாழ்த்துகிறேன் என்று சுருக்கமாக ஒரு ரெண்டே ஒன்றரை வரி தான், ஒன்றே முக்க வரிகள் திருக்குறளை போல பதிவிட்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு, நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் மண்ணில் வந்த நிலவே அழகான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. மருமகளை கவனிப்பதிலே பெரிய வேலையாக இருக்கின்றது, அதுதான் அழகு. பாடல் இன்று இல்லை என்றால் நாளை கேட்போம். மருமகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நம்மளுடைய வாரிசு அவர் சுமந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் தான் நன்றி, நன்றி சகோதரி. பாடலை கேளுங்கள், பதிவிட இயலவில்லை என்றாலும் பாடலை கேட்டாலே போதும், சரிங்களா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்து ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள் நான் சொன்னதற்கு அழகாக ஆனந்த கண்ணீருடன் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவு நிகழ்ச்சி இனிதே சிறக்க வாழ்த்துகிறேன் என்று போட்ட பதிவு இப்போ ஒன்னே முக்கால் வரியில்தான் அக்கா பதிவு வரும். போக போக பக்கம் பக்கமாக பதிவு வரும். வரட்டும் வரட்டும், பார்த்து கொள்ளுவோம். அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து சிக்கென்ற ஆடையில் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் எஸ் ஜானகி. வேறு மொழிகளில் ஒரு பாடகி இதற்கு குரல் கொடுத்திருப்பார், அது யார் என்று கண்டுபிடிங்கள் நேயர் சொந்தங்களே. சிக்கென்ற ஆடையில் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் ஜானகி அம்மா. இதே இன்னொரு பாடகி வேறு மொழிகளில் குரல் கொடுத்திருப்பார், அந்த பாடகியின் பெயர் என்ன பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்த பாடலின் இடம்பெற்ற படம் இனிய உறவு பூத்தது. இதோ சிக்கென்ற ஆடையில் இதோ இந்த பாடல்.
1: To start the workout, we'll begin with a little warm-up. Stand with feet a little more than hip distance apart. Stomach pulled in, buttocks tight, and start with the head rolls to the right.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இந்த பாடலில் ஒரு குரல் வரும் என்று கேட்டிருந்தேன், அது யார் என்று. அதுக்கு அழகாக தேன்மொழி அவர்கள் உஷா உதீப் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு சூப்பர் சிங்கர் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன், எஸ் ஜானகியம்மா பாடியது போல ஒரு ஒரு பெண் பாடினால் அந்த சூப்பர் சிங்கரில், அதுக்கு உஷா உதீப் வந்து அவருடன் இணைந்து அந்த 2 பேருக்காக அந்த பாடல் ஜானகியம்மா பாடியது போலே இருந்தது. அந்த ஒரு அந்த குழந்தை பாடியது, பக்கத்தில் உஷா உதீப் நின்று அழகாக அந்த குழந்தையை தொட்டு முத்தம் கொடுத்து பாடிய ஒரு பாடல் இது. அந்த ஞாபகம் இன்று வந்தது எனக்கு. ஆகையால் தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன், ஜானகியம்மாவுடன் பிற மொழிகளில் பாடிய பாடகியின் பெயர் என்ன என்று அழகாக குறிப்பிட்டுள்ள தேன்மொழி சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், உஷா உதீப் என்று. சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாக ஒரு டான்ஸ் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார், சிறப்பு. பாடலை தொகுத்து அனுப்பிய காயத்ரி அவர்கள், வெகு நாட்களாகிவிட்டது இந்த பாடலை கேட்டு, ஜானகியம்மா அருமையாக பாடியிருப்பார், பாடலை ஒளிபரப்பியதற்கு நன்றி சகோதரி என்று பாராட்டியுள்ளார்கள். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட பாடலாம் எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து தொட்டாபாளையம் கோகிலா பழனிசாமி அவர், இதயத்தோடு ஒரு இசை ராகம், அது சபரி வானொலி இதய ராகம், பாட்டு கேட்டா இப்படி கேட்கணும், எப்போ பார்த்தா பழைய பாட்டு, தூக்கம் வந்தால் கூட தூக்கம் வராத நீ மாதிரி இருக்கணும், 1 2 3 என்று அந்த பாடலில் உஷா உதீப் சொன்னார்கள் அல்லவா. அது வந்து அந்த டான்ஸ் வந்து கராத்தே டான்ஸ் மாதிரி இருக்கும், அது பார்ப்பதற்கு படத்தில். அதற்கு தான் 1 2 3 அந்த குரல் கொடுத்தது அந்த உஷா உதீப். சூப்பர் சூப்பர், படத்தில் பார்த்தால் இன்னும் அழகாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சகோதரரே. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பூவே பூச்சூடவா, இந்த படத்திலிருந்து அதே வரிகளில், பூவே பூச்சூடவா, இதோ இந்த பாடல்.

போக சொல்லாத பாண்டிமா. வேண்டாண்டாமா, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம். என் கண்ணில் எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இந்த படத்தில் பத்மினி அம்மா அழகாக நடித்திருப்பார். ஒரு அந்த பாட்டி என்றால் எப்படி என்ற ஒரு அந்த தத்ரூபமான ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருப்பார். அருமையான படம், பார்த்தவர்களுக்கு தெரியும். அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், தேங்க்யூ என்று இதயங்கனிந்த வாழ்த்துக்கள். அற்புதம், சூப்பர் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மேச்சேரியிலிருந்து, பூவே பூச்சோடவா பாடல், இனிமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் என்று ஒரு சின்ன குழந்தையாக சிரித்து கொண்டு சூப்பர் சூப்பர் அப்படியே அள்ளி அள்ளி எப்படி இருக்கு அந்த குழந்தை பாருங்கள். தேன்மொழி அவர்கள் பிளைன் கிஸ் கொடுத்து பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அழகு அழகு, சூப்பர் சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், அந்த குழந்தை அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றதெல்லாம் அந்த பக்க வாயை போட்டு கண்ணை சிமிட்டி கொண்டும் மூடிக்கொண்டும் திறந்து கொண்டும் அந்த காட்சியை, எங்கள் பாப்பாவும் இப்படி தான் பண்ணுவாங்க, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். சூப்பர் சூப்பர் மேச்சேரி அறிவழகா, நம் பாப்பாவுக்கு இந்த மாதம் தானே பிறந்த நாள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அது எப்போது என்று ஒரு நாள் முன்னதாக சொன்னால் அழகாக பாடல்களை எடுத்து நம் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெறுக்காது மானே. ஆமாம், காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெறுக்காதே. பாசம் என்பது ஒரு தனி ஒரு பொக்கிஷந்தானே, எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பு சிறப்பு. மனிதர்கள் என்று சொல்வதை விட எல்லா ஜீவராசிகளுக்கும் பாசம் வெறுக்காது தான். சிறப்பான வரிகளை தந்த மேச்சேரி அறிவழகர் மங்கை அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், காலங்கள் மறைந்து ஓடினாலும் பாடல்கள் மறந்து போவதில்லை. ஆமாம், ஆம், பூவே பூச்சூடவா, பெண்களின் கூந்தலுக்கு அழகு சூடவா என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். மேச்சேரி அறிவழகு மங்கை அவர்கள், ஆமாம் அக்கா, இந்த மாதம்தான் பிறந்த நாள், முன்னதாக சொல்கிறேன் அக்கா. ஆமாம், இதை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சிறப்பாக பிறந்த நாளை நம் சபரி வானலில் கொண்டாடுவோம் அந்த குழந்தைக்காக, சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து உனக்காகவே வாழ்கிறேன் இந்த படத்திலிருந்து, ஓ எந்தன் வாழ்விலே ஒரு பொன் விழா. இதோ ஜானகம்மா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக, இன்று நம் சபரி வானொலி கோவை காயத்ரி அவர்களுடைய தொகுப்பில்தான் நதியா நடித்த ஒரு சில படப்பாடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:40. இதோ பாடலுக்கு செல்வோம். உனக்காகவே வாழ்கிறேன் இந்த படத்திலிருந்து, ஓ எந்தன் வாழ்விலே ஒரு பொன் விழா, ஜானகி அம்மா குரல். இதோ பாடல்.

ஜானகியம்மா குரல் ஒரு அழகாக ஒழித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கன்னியாகுமரி இரண்டியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா. இதயராகம் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று காயத்ரி அம்மா அவர்களின் இதய பாடல்களை தந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அனுசியா அம்மாவுக்கும் இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இவ்வளவு நல்ல பாடலாக வருகிறது, நம் இயக்குனர் ஐயா எங்கே போனாரு, பாடலை கேட்காம தெரியலையே என்று ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவு. எங்கேயும் போயிருக்க மாட்டார், அவர் மகளை அழைத்து செல்வது சென்று வருவதற்காக போயிருப்பார், அல்லது பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். ஒன்றும் தப்பில்லையே, பாடலை கேட்டு ரசித்து கொண்டு தான் இருப்பார், ஏதோ ஒரு வேலையாக இருப்பார், அவ்வளவுதான். அடுத்து கன்னியாகுமரி இரண்டியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒழித்த பாடல்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பிடித்த நடிகை நதியா அவர்களும் என்று பாராட்டி உள்ளார்கள். உங்களுடைய தொகுப்பில்தான் இன்று பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து வந்து

0: அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது ஜானகி அம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி சகோதரி அவர்கள் அருமையான பாடல் என்றும், இசைத்தரம் அருமை, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் காயத்ரி சகோதரிக்கு நன்றி சூப்பர் என்றும் பாராட்டி பாடலுக்கு குரல் கொடுத்த ஜானகி அம்மாவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ஆஹா பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர் செம என்று பூக்கொத்து கொடுத்து பாராட்டியுள்ளார் பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், பாடலின் மங்கை பெயரும் வருகிறது. ஆமாம் சூப்பர் சூப்பர், மங்கை என்ற பெயர் தான் வருகிறது, சூப்பர். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் டீயை கண்மன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொண்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர் பம்பரத்தை விட்டு சுழற்றி கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பையா. ரெட்டியார்பட்டி தீபகுமார்கள் நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ஹாப்பி டான்ஸ் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி போட்ட பதிவிற்கு எங்கள் பாப்பாவுக்கும் ஒரு பம்பரம் கொடுங்கண்ணா என்று கேட்டுள்ளார் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள். அதற்கு தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் கொரியில் தான் அனுப்பணும் என்று சொல்லியிருக்கு. கொரியிலேயே அனுப்பணும், பக்கம்தானே எடுத்து போய் கொடுத்துட்டே வாங்க, நம்ம பேத்திக்கு தானே. நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இரண்டிலேயர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்னும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு ஒரு நண்பர் நம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உள்ளார். இதோ அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ரஜேஷ் ரஜேஷ், ஒரே ஒரு செகண்ட், ஒளித்தரம் கம்மியா இருக்கு நீங்க பேசுறது. இல்லையே, இப்போ பேசுங்க.
1: ஹலோ.
0: ம், இப்போ பேசுங்க. ம்,
1: இல்லை, நதியா வந்து 1980 வந்து 80 காலகட்டங்களில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்டர்.
0: ம், ஆமாம்.
1: எல்லாமே நதியாவோட கொண்டையின் வாங்க, நதியாவோட வளையல் வாங்க, நதியா மாதிரி அவங்க ஸ்டைலே இருக்கணும்.
0: ஆமாம், நதியா போட்டு, நதியா வளையல், நதியா கொண்டை அப்படிம்பாங்க.
1: எப்படி மோகன் வந்து அந்த நேரத்தில் ஒரு எவர் க்ரீன் ஆக்டராக இருந்தாரோ, அது மாதிரி நதியாக்குன்னு ஒரு தனி இது உண்டு.
0: ஆமாம்,
1: அவங்க பாடல்களை சிறப்பாக எடுத்து வழங்குற சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள்.
0: அப்புறம்
1: பதிவு போடுற நண்பர்களுக்கும், அப்புறம் சிறப்பாக எடுத்து வழங்குற உங்களுக்கும்
0: நன்றி.
1: சாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி.
0: நன்றி நன்றி நண்பா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரி காயத்ரி அவருடைய அண்ணா ராஜேஷ் அவர்கள் நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக பாராட்டி சென்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாடு நிலாவே, இந்த படத்திலிருந்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு அழகான ஒரு அருமையான பாடல்தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு குத்துப்பாட்டு, சித்ரா குரலில் குத்தம்மா நெல்லு குத்து தெம்மாங்கு சொல்லி குத்து. இதோ பாடலை கேட்டு நாமும் தெம்மாங்க பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே. பாடு நிலாவை படத்திலிருந்து குத்தம்மா நெல்லு குத்து தெம்மாங்கு சொல்லி குத்து, இதோ சித்ரா குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது சித்திரம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ராஜேஷ் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சிக்காக ஒரு சிறு உரையாடி சென்றதற்காக காயத்ரி சகோதரி நன்றி ராஜேஷ் அண்ணா என்று நன்றியை தெரிவித்துள்ளார், நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் ஒரு அழகாக ஒரு போஸ்டர் கொடுத்து இருக்கின்றார்கள். அவர் உருவத்தையே பாட்டு எல்லாம் என்ன மாதிரியே அழகாக சூப்பராக இருக்குது, பாடல் தேர்வு அருமை, சூப்பர் சூப்பர். எதுக்குத்தான் அந்த பிரம்மா இந்த அளவுக்கு அழகாக படைத்தாரோ தெரியவில்லையே, அழகோ அழகுதான் நம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், சூப்பர் சூப்பர் ஐயா. அடுத்து காயத்ரி அவர்கள் பாட்டு எல்லாம் என்ன தொட்டாம்பாளையம் பழனிசாமி ஐயா போட்ட பதிவுக்கு உண்மைதான் அண்ணா என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மிகவும் அருமை, இதுவரை பதிவிட்ட அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் சூப்பர் அசத்தல் என்றும் பாராட்டி உள்ளார்கள், சூப்பர் பாட்டு என்றும் சூப்பர் பா என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்தார், இதோ வந்துவிட்டேன் என்று, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் பாடலுக்கு அழகாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டிருக்கிறார், இப்படியெல்லாம் கூட ஆடுவார் போல இருக்குது, அந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஆடுங்கள் ஆடுங்கள், உங்கள் பேரனும் இப்படி தான் ஆட போகிறான் அடுத்த வருடம், நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டு சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார்கள் சூப்பர் சாங் என்றும் இதயமணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளார், நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நெல்கதிர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. தேன்மொழி சகோதரி வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார், ஒலித்த பாடலுக்கு நன்றி. தேன்மொழி அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நம் கீதநேசன் ஐயா அவர்களை உங்களை தேடிதான் இருந்தேன் ஐயா, வந்துவிட்டீர்களே என்று ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தந்துள்ளார், அவர் தான் தேடிக்கொண்டிருந்தார் இதுவரை நம் நிகழ்ச்சியில் வரவில்லையே அப்படி என்று. தேன்மொழி அவர்கள் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள் அவருடைய பேத்தியை பைக்கில் உட்கார வைத்து அவரும் பக்கத்தில் இருந்து அழகாக ஒரு போஸ்டரை கொடுத்துள்ளார், சிறப்பு சிறப்பையா. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் செம சூப்பர் இசைத்தரம் வறுமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அறிவழகு மங்கையல் அவர்கள் இப்போ எல்லாம் யாராக்கா நெல் குத்துறாங்க, எல்லாம் ரைஸ் மில்லில் நெல்லை போட்டு இப்போ எல்லாம் யாராக்கா நெல் குத்துறாங்க, எல்லாம் ரைஸ் மில்லில் நெல்லை கொட்டுனா அரிசியாக வருகிறது, ஆனாலும் நெல் போனால் தானே அரிசி வருகிறது, அந்த நெல் கதிர் எங்கே விளைகிறது, நம் நிலத்தில் தானே, அதையான் மறக்கக்கூடாது, மறுக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது, சரிங்களா. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அறிவழக மங்கை போட்ட பதிவுக்கு நன்றி ஐயா வந்துவிட்டேனே என்று ஒரு பாராட்டு ஒரு பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்து பூக்களை பறிக்காதீர்கள், பூ பூத்தா பூ பறிக்க தான் வேணும், இவங்க என்ன பூக்களை பறிக்காதீர்கள் என்று போட்டிருக்கின்றார்கள். இதோ இந்த படத்தில் இருந்து அடி அம்மாடி சின்ன பொண்ணு, இதோ சித்ரா குரல், இது ஒரு அழகான அருமையான பாடல் தான். இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது சித்ரா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா கைதட்டி சூப்பர் என்று பாராட்டியுள்ள ஒலித்த பாடலுக்கு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், பூக்களின் ரோஜாக்களை கண்கள் பார்த்து ரசிப்பது மட்டும் கைகளால் தொட்டு பறிப்பதற்கு அல்ல, ஆனால் என்னவோ படத்தின் பெயர்தான் பூக்களை பறிக்காதீர்கள், பாட்டு நம்மளையே பறிச்சிட்டு போகுது. டி ராஜேந்திரன் பாடல் வரிகள் இசையும், மலை உச்சியில் அமர்ந்திருந்தாலும் தரைக்கு கொண்டு வந்து ஆட வைக்கும் பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் சகோதரரே. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார். நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் அவர்கள், ஆஹா அருமை இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அறிவழகன் மேச்சேரியிலிருந்து மங்கை அறிவழகன் மங்கை அவர்கள், கட்டணவன் மனசில் கரும்பாக இனிக்கணும் அரும்பாக மணக்கணும் அந்த பாடல் வரிகளை தொகுத்து அனுப்பியுள்ளார். நன்றி நன்றி. அடுத்து கன்னியாகுமரி இருநெல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், நதியா நடிப்பில் உருவான பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை இனிமை, வாழ்த்துக்கள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள், பறிக்கலாம், அது நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கணும், பூக்களை பறிக்காதீர்கள் என்ற அந்த ஒரு கருத்து சூப்பர் சூப்பர். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி, கீதம் நேசிக்கும் ஐயா, நான் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் ஏன் விலகி விலகி போய்கொண்டே இருக்கிறீர்கள், லேட்டாக வந்தாலும் லேட்டாக வருகிறீர்கள், என்ன கொடுமை அறிவழகன் தம்பி என்று அவருக்கு பதிவு போட்டு கொடுமையை பற்றி அறிவழகன் தம்பிக்கு கொடுக்குறார். இது என்ன ஒரு எப்படி சொல்ல நகைச்சுவான பதிவு, சூப்பர் சூப்பர். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி பாட்ட பதிவு, மன்னியுங்கள் ஐயா, இனி லேட்டாக வரமாட்டேன், இனி லேட்டாக வந்தால் அர்ச்சனா ஸ்வீட்டோடு தான் வருவேன். ஓஹோ சரி சரி, அந்த விளம்பரம்லாம் எங்கேயே போய்விட்டது, வாஷிங் பவுடர் நிம்மா, வாஷிங் பவுடர் நிம்மான் அது ஒரு விளம்பரமும், எப்போ வந்தாலும் லேட்டாக வந்தால் அர்ச்சனா ஸ்வீட்டோடு வாங்கன்னு அந்த ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை இப்பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வந்த கீதநேசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமியார், யாருங்க இப்போ சொல்கிறாங்க கேட்குறாங்க, யாரும் சொல்லலை யாரும் கேட்கல, அவங்கவுங்க வீட்டில் செய்து சாப்பிட்டுக்கிறாங்க, மன்னிங்களா ஐயா, கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு, அது என்னங்க ஐயா அர்ச்சனா ஸ்வீட்டோட, ஆமாம் பிரபலமானது அர்ச்சனா ஸ்வீட்டுன்றது. நன்றி நன்றி கீதநேசன் ஐயா அவர்கள், தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்டது, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, அதற்கு முன் இப்படித்தான் ஒரு விளம்பரம் வரும், இதுதான் உண்மை. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் போட்டப்போ, வரும்போது ஒரு கிலோ பாதுஷா வாங்கிட்டு வாங்க ஐயா, ஓ பாதுஷா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. சரி, தொட்டாம்பாளையம் அறிவழகன் மங்கை அவர்கள், அறிவழகன் பாடல் இதய ராகம்தான் எப்பொழுதும் இடம்பெறும், சூப்பர் சூப்பர். தேன்மொழி அவர்கள், அருமையான பாடலை தேடி தேடி தேர்வு செய்த சகோதரி காயத்ரி, வாழ்க வளமுடன், நன்றி. அருமையான பாடல்களை தொகுத்து நல்ல ஒரு இசை தரத்துடன் வழங்கிய அனுசியா அக்காவிற்கும் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். வாஷிங் பவுடர் நிர்மா வாந்தி பேசுவார், ஐயோ நான் இது சொல்லவில்லை, நாங்களும் பின்ன அந்த தொலைக்காட்சியில் வரும்பொழுது வாஷிங் பவுடர் நிம்மன்னு ஒரு குழந்தை அரப்பாவாடியோட ஒரு டேனா இப்படி ஒரு சுழட்டி விடுவாங்க, நாங்கள் வாந்தி பேதி வருமோன்னு நாங்களும் தான் சொல்லுவோம், அது உங்களுக்கும் அந்த பழக்கம் உண்டாகியதுன்னு சொன்ன ஐயா அவர்களே, சூப்பர் சூப்பர். சரி, நம் கைபேசியில் ஒரு நண்பருடன் ஒரு சிறு உரையாடல், நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள், இதோ அவருடன். ஹலோ,
1: வணக்கம். வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தில் குடியிருப்பாய் திகழ்ந்து தவறி இணைய வானொலியில் இதய ராகத்தை திறம்பட நிறைவுபடுத்தி சிறப்பித்த தங்களுக்கு நன்றி. அதாவது ஒரு படத்தினுடைய பெயர் வந்து பாடாத தேனீக்கள், படத்தினுடைய பேர் தான் பாடாத தேனீக்கள், பாடல் எல்லாம் அருமையா
0: இருக்கும், அதுதான் உண்மை.
1: அதே போல டைட்டில் தான் பூக்களை பறிக்காதீர்கள்,
0: ஆமா,
1: ஆனா நம்ம பறிக்கலாம், பூக்களை பறிக்கலாம்,
0: ஆமா, அது அதற்கு தான் விளக்கம் கொடுத்தாரே நம் கீதநேசர் ஐயா அவர் இயக்குனர். நம்ம தோட்டத்து பூவா இருந்தா தைரியமா பறிக்கலாம், அடுத்த வீட்டுல இருக்கிற பூவை பறிச்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க சண்டைக்கு தானே வருவாங்க.
1: ஒரு காலகட்டத்துல மோகன் எந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் நடிகரா இருந்தாரோ அந்த டைம்ல நதியா அம்மாவும் ஒரு பாப்புலர் நடிகையா
0: நடிகைதான். ஆமா,
1: நதியா நதியா நைல் நதியா சொன்ன மாதிரி எல்லாமே நதியாருடைய பேர்லதான் வந்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அந்த அளவுக்கு சூப்பர் கிட் பாடல்கள் அணிவகுத்து எனக்கு திறம்பட தொகுத்து தந்த நம்ம காயத்ரி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். பதிவிட்டு வாழ்த்திய அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. உங்க பெயரை சொல்லவே இல்லை.
1: சிறப்பாக தொகுத்து வழங்கிய தங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களோடு. என்னுடைய பெயர் குமரி மாவட்டம்.
0: சரிங்க ஐயா, ஏன்னா எனக்கு தெரியும் நேயர்களுக்கும் தெரியும், ஆனாலும் உங்களுடைய பெயரை நீங்கள் வாசித்தால் நல்லா இருக்கும் என்றுதான் அதை
1: சொல்லுவேன்.
0: நன்றி நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு அழகான ஒரு உரையாடல் கன்னியாகுமரி இரணியன் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் உரையாடி சென்றார், கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். பூவே இளம் பூவே இந்த படத்தில் இருந்து இதோ சித்ரா குரலில் பாட்டு பாட வந்தேன். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல், வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், பாலை போலே வெண்மை, பல பலக்கும் வெண்மை, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வாஷிங் பவுடர் நிர்மா. இன்னும் கோயம்புத்தூர் அகில இந்திய வானொலியில் இந்த விளம்பரம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது என்று ஒரு சிறப்பான ஒரு தகவலை தந்துள்ளார். நம் வானொலியில் இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தால் நன்றாகத்தான் இது இருக்கும். அதற்கு நம் இயக்குனர் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஏதாச்சும் ஒரு விளம்பரம் கொடுக்கலாமே, சிறப்பு. அடுத்து அறிவழகு மங்கை அவர்கள், வாஷிங் பவுடர் நிர்மா வாந்தி பேதி வருமா என்ற ஜாலியாக போட்ட பதிவுக்கு நம் இயக்குனர், பொதிகை தொலைக்காட்சியில் வரும் சிறப்பு. ஆமாம், பொதிகை தொலைக்காட்சியில் தான் அந்த விளம்பரம் வரும். நன்றி, நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவிற்கு கீதநேசன் ஐயா அவர்கள், சரியாக சொன்னீர்கள் என்று ஒரு பதிவு. சூப்பர். பரசுராம் தனலட்சுமி அவர்கள் ஒரு சின்ன குழந்தையாக சிரித்து கொண்டு ஆகா அருமை என்று பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர் மகள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தார்கள். சாப்பிட்டு வந்தவுடனே நம் நிகழ்ச்சியில் இணைந்துட்டார்கள். எப்போவோ சிறப்பு, சிறப்புண்ணா. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நான் சண்டைக்கு வரமாட்டேன் அக்கா, எங்கள் வீட்டு செடி பூக்களை பறிக்கலாம், நீங்கள் சண்டைக்கு வர மாட்டீங்க, நான் வருவேன். எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூக்கள் நிறைய பூத்து கொண்டு இருக்கின்றது, அதை நான் பறிக்க யாரை விட மாட்டேன், நானே பறிக்க மாட்டேன். அந்த செடிகளில் இருக்கும் பொழுது அந்த பூக்களை பார்க்கும்போது என்ன ஒரு அழகாக இருக்கும் தெரியுமா, போய் ரசித்து பார்த்து விட்டு தான் வருவேன். சிறப்பு. அடுத்து பரசுராம் தனலட்சுமி அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்கள் தொலைபேசியில் இணைந்து நிகழ்ச்சியை பாராட்டி பேசிய ஜெகதீசன் அண்ணாவிற்கு மிகவும் நன்றிகள், பாராட்டுகள் என்று இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு. நன்றி. பரசுராம் தனலட்சுமி மிக மிக அருமை, சூப்பர், வாவ் என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் மிகவும் அருமை, சூப்பர் என்றும், நம் இயக்குனர் கீதநேசன் பாடல் மிகவும் அருமை என்றும், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாட்டு பாட வந்தேன், பாட்டு கேட்டு நின்றேன் என்ற ஒரு பதிவும், அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை என்றும், தேன்மொழி அவர்கள் நான் கேட்டிராத பாடல், அரிதான பாடல், இனிமையாக உள்ளது என்றும் பாராட்டி உள்ளார்கள். இத்தனை பாராட்டிய நல்லுள்ளங்களுக்கும் பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு தேன்மொழி போட்ட பதிவுக்கு நீங்களுமா அப்படி என்று ஒரு அதிசய ஆச்சரியமாக கேட்டு இருக்கின்றார் ஒரு கேள்வி. ஏனென்றால் அவர்கள் எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிப்ப ஒரு நேயர்தான் தேன்மொழி அவர்கள். அதற்கு தான் அந்த பதிலை நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் தந்துள்ளார்கள். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் நதியா நடித்த ஒரு சில படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:23. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சின்னத்தம்பி பெரிய தம்பி இந்த படத்தில் இருந்து மழையின் துளியில் லயம் இருக்கின்றது. எப்படி இருக்கும் தெரியவில்லையே. இதோ சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தில் இருந்து மழையின் துளியில் லயம் இருக்குது. சித்ரா குரலில் அழகாக பாடியிருப்பார். இதில் சத்யராஜும் பிரபுவும் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில். சூப்பர், சூப்பர். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சின்னத்தம்பி பெரிய தம்பி படம். இதில் வந்து காமெடி படம் தான். காந்திமதி அழகாக நடித்திருப்பார்கள். அந்த இருவர்களுக்கும் தாயாக பிரபுவுக்கும் சத்யராஜ் தான் சத்யராஜ் தான் சத்யராஜ் பிரபு நடித்திருப்பாங்க. காந்திமதி அம்மாவை நடித்து சம காமெடியாக இருக்கு. இந்த பாடலை இந்த படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மேச்சேரி அறிவழகம் அங்கே அவர் எங்கள் பாப்பா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வருகிறேன் அக்கா, நன்றிகள் என்று. சரி சரி போங்க, தூங்கி எழுந்துட்டு இருப்பாங்க, சரி போங்க, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. அசத்துறீங்க, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். கேட்க கேட்க இனிமை இனிமையான இதமான பாடல். இதயங்கணிந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள் என்றும். இவ்வளவு பதிவும் கொடுத்து இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த சித்ராமாவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. அடுத்து பரசுராம் தனலட்சுமி, அருமையான பாடல் என்று பாடலுக்கு அழகான ஒரு பதிவு, சூப்பர். என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய என் அருமை தங்கை காயத்ரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ
1: ஹலோ.
0: வணக்கம்
1: அக்கா.
0: வணக்கம் அக்கா.
1: எப்படி இருக்கீங்க?
0: அம்மாக்கா வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: ஐயோ ஐயோ,
1: நான் கரெக்டா தான் சொன்னேன்.
0: இல்ல அப்படி வணக்கம்
1: கூடாம
0: நானே ஒரு சில இது அந்த நேரம் பயன்படுத்தி
1: இருக்கின்றேன்.
0: பரதநாட்டியன்றது சூப்பரா ஆடுவாங்க அவங்க.
1: ரொம்ப அழகா தொகுத்து வழங்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதய ராகம் நிகழ்ச்சியில நம்ம சகோதரர்கள் எல்லாம் அவங்க உரையாடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஜாலியா போகுது,
0: ஜாலியா போகுது.
1: கோகிலா பழனிசாமி அண்ணா, அறிவழகன் மங்கை எல்லாருமே அழகா அவங்க நம்ம நகைச்சுவையோட சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பயணிச்சுட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா
1: சந்தோஷமா இருக்கு. வர வர இதே ராகம் கேட்க டைம் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாவே இருக்கு. அந்த அளவுக்கு கோயில்களோட சேர்ந்து அதையும் கேட்கும் போது ரொம்ப நமக்கு யதார்த்தமா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி,
1: பாராட்டு தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி
0: நன்றி நன்றி. நானும் 2 மாதங்களாக எப்படி இருந்தேனே என்றே எனக்கே தெரியவில்லை தங்கையே.
1: உண்மைதாங்க, நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும்.
0: அந்த கரெக்டா கரெக்டா 3 மணி ஆகிவிட்டதுன்னா நம்ம நிகழ்ச்சி அல்லவா அப்படின்னு வரும். புதன் வெள்ளி ஆமா கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிகழ்ச்சி நான் எடுக்க மாட்டேன். புதன் வெள்ளியில வந்து காட்டிலே வரும் கீதம் நிகழ்ச்சி அந்த 10 மணிக்கு வரைச்சு அந்த கரெக்டா அந்த ஞாபகம் வந்துடும். அந்த ஞாபகம் வரைச்சு என்ன பண்ணுவோம், அந்த பேக்ரவுண்ட போட்டு நான் தனிமையில கொஞ்ச நேரம்
1: ரசிப்பேன்.
0: அந்த ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. சோதனை இல்ல,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றிமா, நன்றி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்து விட்டோம். உனக்காகவே வாழ்கிறேன், நாம் அனைவருக்காகவே நாம் எல்லோருமே வாழ்வோமே. இது நிகழ்ச்சி நிறைவு பாடலாக இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உனக்காகவே வாழ்கிறேன் படத்திலிருந்து, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. இதோ இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மா குரல். இந்த படத்தில் சிவகுமார் அழகாக நடித்திருப்பார். எனக்கு மிகவும் பிடித்த படம் இந்த பாடல். எல்லா பாடல்களுமே நன்றாக இருக்கும். அப்பொழுது தான் நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன், நதியாவுக்கு கூட நம் சிவகுமார் அவர்கள் நடித்திருக்கின்றார்களே ஜோடியாக என்று. சிறப்பு, அழகான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நடியிலும் தெரிவித்து கொண்டு, இதோ சகோதரி தேர்வு செய்த பாடல் அனைத்தையும் சூப்பர், அருமை, அட்டகாசம், வாழ்த்துக்கள் சகோதரி, எல்லாமே சூப்பரான பாடல். நம் பரசுராம தனலட்சுமி அவருடைய பதிவு இது. அத்தனை பாடலையும் அருமையாக ஒளிபரப்பு பண்ண எங்கள் அன்பான ராமாபுரம் அனுசியா சகோதரி வணக்கம், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றிகள் அண்ணா, நன்றி. அழகாக ஒரு கண்ணா உன்னை தேடுகிறேன் அந்த பாடலுக்கு அழகாக ஒரு சின்ன குழந்தைய வந்து சிரித்து கொண்டு அந்த கண்களை தேட அலைய விட்டு இருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டு நம் பரசுராமன் தனலட்சுமி அண்ணா அவர்கள், நன்றி நன்றி. இன்று தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், இன்று நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இன்று தான் இருந்ததா, நேற்றுலாம் இல்லையோ? எனக்கு கோபம் கோபம் வருகின்றது நண்பா. நன்றி நன்றி, சூப்பர். அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அண்ணா அவர்கள், அசத்திரிங்க சூப்பர் என்னும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி நண்பர் அவர், காற்று காற்றிசையிலே பாடல் கேட்கிறேன் நான், சபரிமலையில் ஒலிக்கும் பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றேன் நான், காற்றலை இசையில் பாடல் கேட்கிறேன் நான், சபரி வானொலியில் ஒலிக்கும் பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றேன் நான் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் நண்பா. அடுத்து இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய காயத்ரி சகோதரி, இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியில் எனது தொகுப்பு பாடல்களை அழகாக தொகுத்து வழங்கிய அனுசுயா சகோதரிக்கும் பாராட்டிய மகிழ்த்த அனைத்து சபரி சகோதரர் சகோதரிகளுக்கும் மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். மிக்க நன்றி, மனமார்ந்த நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அனுசுயாக்கா இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நானும் கேட்கிறேன் என்று நன்றி கலங்கலாம், நன்றி நன்றி நன்றிகளாம். என்ன எனக்கு புரியல, அனுசியாக்கா இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல், நானும் கேட்கிறேன் என்று நன்றி என்று ஒரு கலக்கலாம் என்று சொல்கிறீர்கள். ஓ, நானும் கேட்கிறேன். ஆமாம், நானும் தான் இசை உங்களுடன் இணைந்து கேட்டு கொண்டிருக்கின்றேன் பாடல்களை. சிறப்பு, பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நலிகும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் நதியா நடித்த படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும், நிலை இயக்குனர் மற்றும் உடன்பணி புரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:08. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக

அழகான இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். படைத்தானே பிரம்ம தேவன் என்று சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சபரி இணையதள வானொலியில் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்னும் சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் இணைப்பில் கேட்ட பாடலை மகிழ்ச்சியோடு கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி பாடல்களையெல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேனமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை மெருகேற்றி உறவுகளோடு கலந்து உறவுகளின் பாடல்களையெல்லாம் நந்தவனத்து புக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி தொடரட்டும், நிகழ்ச்சி ஜொலித்து கொண்டே இருக்கிறது, வெல்லட்டும் என்று அழகான ஒரு கவிதை நடையுடன் வர்ணித்துள்ளார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

0: ஒலித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் அச்சாணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது. சிறப்பான ஒரு பாடல். தாலாட்டு நேயர்கள் தூங்கிவிடாமல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனியதோ இரவு வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படை பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா? நீங்கள்
0: நலமாக மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக இருக்கிறோம் ஐயா. தங்கள் வருகை மேலும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது.
1: எனக்கும் மிகவும் மகிழ்வாக இருக்கிறது ஐயா. இந்த ஒரு இரவு பொழுதில் உங்களுடன் அளவலாவை உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா. மகிழ்ச்சியுடன் கூறுங்கள் ஐயா உங்களுக்கு பாடல்.
1: கண்டிப்பாக. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காயங்கள் கலந்திடு அன்பே என்கின்ற பாடலை காதல் கொண்டேன் திரையில் இருந்து ஒலிக்க விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலை என்னுடைய அம்மா நித்திகையணி மற்றும் அப்பா பாலச்சந்தர் மற்றும் நமது சபரி அன்பு உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த இனிமையானதொரு பாடலையும் கேட்போம் என்று கூறிக்கொண்ட ஐயா, இன்னைக்கான ஒரு சில சிந்தனை முத்துக்களை திருக்கி விடுகிறேன் ஐயா. கண்டிப்பாக. பக்கம் வகுத்து பேசும் நூல்கள் நமக்கான சில பக்கங்களையும் ஒதுக்கி விடுகின்றன. பக்கம் வகுத்து பேசும் நூல்கள் நமக்கான சில பக்கங்களையும் ஒதுக்கி விடுகின்றன. அடுத்து, சொற்களால் ஆனதே மொழி. சொற்களால் ஆனதே மொழி. தமிழ் சொற்களை பேசுவோம், தமிழ் மொழியை காப்போம். தமிழே நம் உயிர் மூச்சு. மற்றும் நிறைவான சிந்தனை. பலவீனங்கள் வீழ்த்தாமல் பார்த்துக் கொள்வது தற்காப்பு. பலவீனங்கள் வீழ்த்தாமல் பார்த்துக் கொள்வது தற்காப்பு. பலங்களை மூலதனமாக்கினால் வெற்றி கிடைக்கும். ஆமையா, இதுதான் என்னுடைய முத்துக்கள்.
0: நிச்சயமாக மூன்றும் மூன்று முத்துக்கள் அருமையாக இருந்தது. நன்றி ஐயா.
1: எமக்காக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தமைக்கும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் ஐயா.
0: சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் காதல் கொண்டேன் என்று சொன்னார். ஆனால் காதலி யார் என்று சொல்லவில்லை. இது அவருக்காக அந்த பாடல்.

இனிமையான இதமான மென்மையான ஒரு பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் நேர் சந்தங்கள் 8270334 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: அற்புதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்னே சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:30. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். இணைப்பில் இணைந்து முக்கிய நெஞ்சாந்த நன்றிகள், மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: பாடல் வா வா என் உயிரே மீண்டும் ஒரு ஜனனம் வர.
0: நிச்சயமாக அருமையான ஒரு பாடல்
1: தேர்வு. மருமகளும் விரும்பிய பாடல்.
0: அருமையான ஒரு பாடல் தேர்வு, சிறப்பான ஒரு பாடல். நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி சார்.
0: நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு அட்டகாசமான பாடல். ஒரு குழந்தைக்காக இந்த பாடல்

0: அருமையான ஒரு பாடல், தாய்ப்பாச பாடல் ஒன்று பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், ஆமாம், டாடா என்ற திரைப்படத்தின் ஒரு புதிய திரைப்படம், அந்த படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தங்கள் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காகவும், அசோக்குமார் பொன்மதி இவர்களின் விருப்பத்திற்காகவும் அந்த அழகான அட்டகாசமான பாடல் ஒலித்தென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இன்னும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம். அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவள்ளி ஜெயந்திரன் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள், கூறுங்கள் உங்களுக்கு விருப்ப பாடல்.
1: அங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன்.
1: ரொம்ப நல்லதுங்க சார், ரொம்ப நல்லது. நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து உணர்வு விழியில் எனது பார்வை அந்த பாட்டு எங்க குடும்பத்துக்காக வைங்க சார்.
0: நிச்சயமாக.
1: அழகான பொதுக்குடியில் கைத்தறி ஆடை நெய்யும் அன்பான உள்ளங்கள்

சிறப்பு, உங்க ஊரை சிறப்பை அழகாக வர்ணித்து பாடியுள்ளீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். இது நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்திற்காக இது ஒரு அழகான பாடல்.

0: அப்படியா, சரியா, யாம் இருக்க முடியும் என்று ஒண்ணு இங்க வந்தால் நலமா இருக்குமோ என்று நான் நினைத்தேன்.
1: யாம் இருக்க பயன்கள்
0: நிச்சயமாக மகிழ்ச்சி
1: ஐயா. ஐயா படம் ஆசா உன் கோயில
0: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையும் கோகிலா பழனிசாமி ஐயா நிருபத்திற்காக ஆத்தாவும் கோவில் திரைப்படத்திலிருந்து ஒத்தையடி பாதையிலே.

0: சுகமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஆத்தாவும் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து சங்கர். நலமாக இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மிக்க நலமாக உள்ளோம்.
0: இன்று டியூட்டி இல்லையா ஐயா?
1: இன்று விடுமுறை.
0: ஆஹா, இன்று விடுமுறை. நேற்று தான் எங்களுக்கு விடுமுறை, உங்களுக்கு இன்று விடுமுறை. எப்படி ஐயா அது?
1: எனக்கு நேற்றும் இன்றும் இரண்டு நாள் விடுமுறை.
0: ஆஹா, சிறப்பு சிறப்பு. கூறுங்களையா உங்கள் விருப்ப பாடல்.
1: நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்து
0: முழுமையாக பாடிவிட்டீர்கள் என்று
1: நினைத்தேன்.
0: நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி ஐயா.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனுமந்தூரம் சக்கரையார் விருப்பத்திற்காக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து வச்சிக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சிக்குள்ளே.

0: அட்டகாசமான ஒரு உற்சாகமான பாடல் ஒழித்தது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனுமதபுரம் சங்கர ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல். நன்றி ஐயா, நன்றி, சிறப்பான ஒரு பாடல், நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோழசீர்ல இருந்து விஜய் அரசகுமார்
0: பேசுறேன். வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: பேஸ்ல இருந்து. ஓகே,
0: வணக்கம்,
1: சூப்பரா இருக்கும் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன். குரங்கள், உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்?
1: நான் ஊருக்கு போற வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தாம இருக்கட்டா?

0: பாடலை வழங்கும்.
1: அருமை அருமை. இப்போ இது அங்கே மகன் நீங்கள் ஊருக்கு ரெடியாவதை முன்னிட்டு இந்த பாடலா என்று தெரியவில்லையே.
0: ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்களா?
1: சிறப்பான ஒரு பாடல், இதை கேட்டு போகுவோம். நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
1: தென்காசி மாவட்டம் சொல்லச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் ஒரு பத்திற்காக தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சந்தம் தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்களின் விருப்பத்திற்காக தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவுடையும் தருவாயில் ஒரு நேர் சந்தம் எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாம் யாருக்காக?
1: எல்லாம் எனக்காக.
0: அதுதான் ஐயா, அதுதான் சிறப்பு. இது ஒரு ஐயா உங்களுக்காக. நன்றி. அன்பே ஆறு இரே திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான படத்தை தேர்வு செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக.

ஆஹா படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல். ஆமாம், அன்பே ஆறுயிரிய திரைப்படத்திலிருந்து அந்த அழகான அருமையான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த அத்தனை இளைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு சில வினாடிகளில் திரை கானம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. திரை கானம் நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார். இது அவர்களை வருகை என வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:10. திரைக்கானம் நிகழ்ச்சி வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை திரைக்கானம் நிகழ்ச்சியில் குரல் பதிவாக பதிவிடுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்னுடைய விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல்

திரைக்கான நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்னுடைய விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 8:13. நேயர் சொந்தங்களை விரும்பி கேட்ட முதல் பாடல் சீர்வரிசை படத்திலிருந்து, தேனி மாவட்டம், ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல். இதோ நண்பர் கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. சீர்வரிசை படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டாரா இல்லையான்னு தெரியல. நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தேர்வு. நன்றி. நீச்சல் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:19. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன், நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நேயர்கள் வந்து இன்னும் பார்க்கலையானான்னு தெரியல, சீக்கிரம் உங்கள் குரல் பதிவாக திரைக்கான நிகழ்ச்சியில் பதிவிடுங்கள். நம்ம சௌரி வானொலி சொந்தங்களே உங்களை தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் காதலர் தினம் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. காதலி தினம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. நடிகை ஐயா ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு சகோதரி தேன்மொழி முருகன் அழகாக ஸ்கேர் பதிவை கொடுத்து பாடலை உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவர் பாடல் தான். பணம் படைத்தவன் படத்துலேருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு சூப்பரான அற்புதமான பாடல். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அருமையான அற்புதமான பாடல். பாடலை கேட்டு வெகு நாளாகிவிட்டது. நன்றி சகோதரி. சோலைச்சேரியிலேருந்து தேர்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல். நிலையத்தில் நேரம் 8:27. தொடரும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான படம் ஒளித்தது, அப்படி தான் சொல்லணும். அந்த பாடலில் பணக்கார குடும்ப படத்துலேருந்து டிஎம்எஸ் குரலில் ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சோழச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் பரசுராமன் ஐயாவுக்கு அப்படி சொல்கிறேன். நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்துகிறாரு சேலம் மாவட்டம் அறிவுரை மங்கை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு நன்றி ஐயா, நன்றி தம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

தாய்க்கு பின்தாரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனின் விருப்பமாக ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் தாய்க்கு பின்தாரம் படத்துலேருந்து.

சித்திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான படம் ஒளித்தது. தாய்க்கு பின் தாரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம். பாட்டில் விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜனின் விருப்பமாக ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி இல்லையா, ஒரு அருமையான படம் தருது. பாடலை கேட்டு பதிவு முடிச்சுறாரு. தனலட்சுமி பரசுரம் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறார். நன்றி நன்றி நன்றி இல்லையா. கட்சியோடு இணைந்து பாடலை கேட்டு பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நீட்டில் அடுத்த பாடலாக

மறுபடியும் படத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இது மறுபடியும் பாடல் சங்கர் விரும்பிய பாடல்.

திரைக்கான நியூஸில் மறுபடியும் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. சங்கர் சகோதர விருப்பமாக ஒளித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தெருக்கு. நன்றி நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறாரு. நன்றி நன்றி. பதிவு கொடுத்துறாரு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

நீச்சல் அடுத்த பாடலாக சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி ஐயா விருப்பத்தில் உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலோடும் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதோ கோகிலா பழனிசாமி ஐயா விருப்பத்தில்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. உயர்ந்த உள்ளம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான படம், சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. அண்ணில் ஒரு அருமையான படத்திற்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவு செய்கிறார, பார்க்கலாம்.

பாடலை கேட்டு பதிவுகிறார், நன்றி சொல்கிறார். நியூஸில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:51. நியூஸில் அடுத்த பாடல்.

சென்னையிலேருந்து அகிலா ஸ்ரீதர் விருப்பமாக நான் அவனே நானே தான் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். ரெண்டு பாடல் ஏற்கனவே இதேமாதிரி பாடலை இறக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சது அவங்க எஸ்வி பாடிய பாடல் கேட்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அது வேறு பாடலாகுது. வானவில் பாடே எத்தனையோ பாடுகிறா போல். இப்போ அந்த எஸ்வி பாடன்னு சொல்லுறது கரெக்டாக பார்த்து எடுத்தாச்சு. ஓகே, நன்றிம்மா. இதோ சகோதரி விருப்பமாக பாடுது.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. நானே அவனே தான் அப்படின்னு படத்துலேருந்து ஒளித்தது. சென்னை அகிலா சீதர் சகோதரி விருப்பமாக நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெரு. இந்த வானவில் படம் பாடல் மாதிரியே ரெண்டு பாடல் பதிவிறக்க மாட்டேன். அப்புறம் நீங்கள் எஸ்பி பாடல்னு கேட்கவே திரும்பி போனால் அது வேறு பாடலாக இருக்குது. அப்புறம் மூணாவது பாடலாக பதிவிறக்க. நன்றி, பாடல் தானே கரெக்டான தெரியல கொடுத்தாச்சு. ஓகே, ரெண்டாவது முறையும் ஒழுக்கி விட்டாச்சு. நன்றிம்மா, நன்றின்னு சொல்லிக்கிறாங்க. பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றி நன்றி, பாடலை பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக பாட்டி சொல்லை தட்டாதே படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். சென்னை பிளேயர் சிவா சிவா காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக இதோ பாட்டி சொல்லை தட்டார்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து பாட்டை சொல்லி தட்டாது படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் பாடலை விரும்பி கேட்டு சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் குருக்குமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெரியுது. ஆனால் பாடலை கேட்டாங்களா இல்லையான்னு தான் தெரியல. நிலையத்தில் நிலையத்தில் நேரம் 9:08. நேற்று அடுத்த பாடலாக இது ஒரு சூப்பரான பாடல் நம்ம வானொலி இயக்குனர் அருமையான பாடல் தேர்வு செய்கிறார். இது அவர் விரும்பி கேட்ட பாடல் ஈசனேசன் ஐயா ஐயா விருப்பத்தில் இதை ஒலிக்கும் பாடல்.

திரை கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நம்ம வானொலி இயக்குனர் ஈசனேசன் ஐயா ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நியூஸில் அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழகமாக விருப்பமாக ஒழிக்கும் பாடல்.

பார்த்திபன் கனவு படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமாக விருப்பமாக ஒழித்தது. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா அப்படின்னு பதிவு கொடுக்கிறார். நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நேற்று அடுத்த பாடல். இந்த பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இதுவும் ஒரு சூப்பரான பாடல். தென்காசி மாவட்டத்திலிருந்து விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் பெறுகிறார். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், இந்த அற்புதமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றி சகோதரி, ஒரு அருமையான பாடல் தேர்வு, நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு பரசுராமனுக்கு நன்றி. நன்றிமா, உனக்கும் நன்றிமா, அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இந்த பாடலை கேட்டு உற்சாகமாக பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேற்று நிறைவாக என்னுடைய விருப்பத்தில் விஜயகாந்த் அம்பிகா நடித்த ஒரு சூப்பரான பாடல், என்னை பழைய பாட்டை தான் கொடுக்கலான்னு நினச்சேன். இயக்குனர் வந்து சொன்னார் பழைய பாடலே கொடுத்துக்கிறேன்னு யாரோ சொன்னாங்களாம், அதனால் எல்லா பாடலும் கலந்து கொடுன்னா சரி ஒரு வித்தியாசமாக அந்த பாடலை கொடுப்போம்.

திரைக்கான நியூஸில் ஒரு சூப்பரான விஜயகாந்த் பாடல் ஒன்று போச்சு என்னுடைய விருப்பத்தில். நியூஸின் நிறைவாக ஆண்டவன் கட்டளை படத்துலேருந்து இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பாடல். இதோ

சித்திரை காணும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல் என்னுடைய விருப்பத்தில் ஆண்டவர் கட்டளை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. மனதுக்கு சுகமான பாடல், மன நிறைவான பாடல். இதுவரை திரைக்கான மனுஷில் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு அழைப்பாளர் என்றும் உங்களுடன் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.